0: ஏஜலங்காய் பண்ணி துன்கோ குணாங்கோ ஞாவ் வஞ்ச பாருமா வரான்கோ தோடி வாங்காங்களே
1: The country will get up and show you, but you must look. It points to me.